வருத்தமான வண்ணத்துக்கு அத்தனை காலையும் வறுத்துட்டான் புரும்பு ஜாதான் ஜாதான் ஜாதனா.